0: சோந்தோரோய் மக்க சிட்டு அப்பட்டு புருதோ ஹண்டு சவனு புராபிதனா
1: லங்கா ரேடியோ டோட் எல்கே
2: சல்மல் வனே லும்பினினம் ஊ சல் வனே சல் மல் வனே லும்பினினம் ஊ சல்லவனே ஏ வச்சனவலிம் அப்பே சித்தட பிரிசுது செரேனாட் எகக் வகே செமிங் எவித் புது பியானம் வான்சேகே புண்ணேமே மதகே அப்பே ஹதவத்தட உருது ஆலோகத்தேனவா எச்சார் ஜோதிபாலகே ஹண்ட அமரணீய ஹண்டிங் செத்சுவேங் பிருணு வச்சன சங்கீதேட பெந்தலா அப்பே மனசட நியத்தமான சுவந்தக் வகை செமிங் அவித் அபூர்வ கீதராசி அத்தேனவா அப்ப சுவந்தும் ஏ கீதேட மே எச் ஆர் ஜோதிபால சித சனசன மனச பிரிசுதுக்கரன ரசபர கீதையாக